நேயர்களுக்கு இனிய இனிய மாலை வணக்கம். எங்களோடு இணைந்திருக்கும் இன்ப தமிழொலி நேயர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். அடுத்த ஒரு மணி நேரம் நீங்க கேட்கவிருப்பது ஃபோரிபி குளோபல் டிஜிட்டல் தமிழ் ஒலி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்திருக்கேன் உங்களுக்காக, உங்கள் உமா. இன்னைக்கு இருக்கிற ஒரு அவசரமான காலத்துல நம்ம வந்து வேகமா ஓடிட்டே இருக்கோம். ஆனாலும் நம்ம வந்து எவ்வளோதான் பிஸியாக இருந்தாலும், எவ்வளோ வேகமாக இருந்தாலும், நம்ம உடல் நலம் பற்றி வந்து நமக்கு எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ், நமக்கு எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வு இருக்கு கண்டிப்பாக இருக்குல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி, ஒருத்தவங்க ஜிம்முக்கு போவாங்க, ஒருத்தவங்க ஏன் நம்ம யாரை கேட்டாலும் ஏதோ ஒரு வகையான உணவு பழக்க வழக்கங்கள், டயட்டை பற்றி பேசுவாங்க, இல்லை உடற்பயிற்சியை பற்றி பேசுவாங்க. இப்படி வந்து உடல் நலம் பற்றி வந்து ஓரளவுக்கு இருக்குன்னு தான் சொல்லுவேன். முதலை விட இப்போ வந்து அவேர்னஸ், அதாவது விழிப்புணர்வு நம்மக்கிட்ட, நம்மளை சுற்றி இருக்கவங்ககிட்ட இருக்குன்னு தான் சொல்லுவேன். மனநலம் விழிப்புணர்வு வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வந்து இப்போ வந்து சமீப காலங்களில் வந்து நம்ம முதலை விட நம்ம நிறைய வந்து நம்மளை சுற்றி கேள்விப்படுறோம். அதாவது மென்டல் ஹெல்த், டிப்ரெஷன், கவலை, மன அழுத்தம், ஆங்ஸைட்டி, பதற்றம், சோர்வு, இப்படி வந்து நம்ம வந்து நம்ம மனநலம் பற்றியும் வந்து நிறைய விழிப்புணர்வு இருக்குது. ஆனாலும் இருந்தாலும் வந்து உடல் நலம் அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லுவேன். மனநலம் மண்ணுயிர்க்கு ஆக்கம், இனநலம் எல்லா புகழும் தரும். அதாவது நம்ம மனநலம், நம்ம மனசு சுத்தமாக இருந்தால் நம்ம உயிருக்கு ஆக்கம் தரும்னு திருவள்ளுவர் சொன்ன இந்த திருக்குறள் வந்து இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு பொருந்தும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நிகழ்ச்சி எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா வந்து நம்ம மனநலத்தை பேணி காக்க ஒரு பயிற்சி இருக்குது. பொதுவாக ஜூன் வந்தாவே வந்து நம்ம பார்த்துருப்போம், அங்கங்கே நிகழ்ச்சிகள், ஆங்காங்கே நிகழ்ச்சிகள் வந்து நடத்துகிறாங்க, அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இன்னைக்கு நிகழ்ச்சி எதை பத்தி இருக்க போகுது அப்படின்னு நேரம் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. உடலும் உள்ளமும் பாட்டை தொடர்ந்து கேட்போம் வாங்க நேர்லே.

0: கேட்ட அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இரட்டைவால் குருவி. இசை இசைஞானி இளையராஜா. பாடல் எழுதியவர் மு மேக்தா, பாடியவர் கே ஜே யேசுதாஸ். நான் வந்து பாடலுக்கு முன்னாடி சொன்னேன், இன்னைக்கு நிகழ்ச்சி எதை பத்தி இருக்க போது நேரம் நீங்க வந்து யூகிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, இந்த வாரம் அதாவது ஜூன் மாதம் முழுவதுமே இதை பத்தி தான் நீங்க கேட்டுட்டு இருப்பீங்க. சர்வதேச யோகா தினம், இன்டர்நேஷனல் யோகா டே இந்த வாரம் வருது. இந்த வாரம் மட்டும் இல்ல, யோகா என்பது வருடம் முழுவதுமே வந்து நம்ம கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு சிறப்பு நிகழ்ச்சியில நம்மளோட ஒரு சிறப்பு விருந்தினரும் வந்திருக்காங்க, திருமதி நர்மதா குமார். அவங்க வந்து சிம்பிளிஃபைட் குண்டலினி யோகா ஆசிரியர், அதாவது எளிமைப்படுத்தப்பட்ட குண்டலினி யோகா பயிற்சியாளர். அவங்களோட இன்னைக்கு நம்ம வந்து யோகா மற்றும் மனநலம் பற்றி பேச போறோம். வணக்கம், ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம் நர்மதா, எப்படி இருக்கீங்க?
1: வணக்கமும்மா. நன்றி, ரொம்ப நன்றி. நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். யோகா தினம் வருது, நீங்க ரொம்ப இப்ப வந்து ரொம்ப பிஸியா இருப்பீங்க இல்லையா?
1: ஆமா ஆமா, சில கிளாஸஸ் எல்லாம் ஆரம்பிக்க போறேன் இந்த யோகா தினத்தை ஒட்டி. நானும் வந்து மறுபடியும் டீச்சிங், யோகா தினம் நால ஊக்குவிக்கப்பட்டு மறுபடியும் டீச்சிங் ஆரம்பிக்கலான்ட்டு பிரிஸ்பென் மாறி வந்ததுல இருந்து அவ்வளவா எடுக்கல, இந்த வருஷத்தோட ஆரம்பிக்கலான் இருக்கேன்.
0: ரொம்ப சிறப்பு, பெருமையா இருக்கு. யோகா தினம் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து யோகா செய்ய வேண்டிய தினம் இல்லை, யோகா விழிப்புணர்வு தினம்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா யோகா தினம் அப்படிங்கிறது நமக்கு செய்யாம, யோகா செய்யாம இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு விழிப்புணர்வான விழிப்புணர்வு கொடுப்பதற்காக ஒரு தினம். யோகாங்கிறது வருடம் முழுவதும் செய்யுது, ஆனா இந்த யோகா தினம் வந்து எவ்வளவு முக்கியம் நீங்க நினைக்கிறீங்க?
1: இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியம். அது ஏன்னா இன்னைக்கு தொழில்நுட்ப வசதியெல்லாம் அதிகரித்தாலும் மன அமைதி வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது சின்ன குழந்தைங்களுக்கே வருது. மன அழுத்தம், பதட்டம், அதாவது ஆங்ஸைட்டி, ஸ்லீப்லெஸ்னஸ், தூக்கமின்மை, ரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. யோகா வந்து வெறும் உடற்பயிற்சி இல்லை, உடல் மனம் உயிர் சக்தி மூணையும் சமநிலைப்படுத்துகிற ஒரு முழுமையான வாழ்க்கை முறை. அதனால தான் இதை யோகா தினமாக உலகம் பூரா கொண்டாடுறோம். இந்த விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே முக்கியம்.
0: கண்டிப்பா, கண்டிப்பா. ஆனா வந்து என்ன மாதிரி நிறைய பேர் வந்து யோகா அப்படின்னா வந்து ஆசனம், ஆசனங்கள் மட்டும்தான், எக்ஸசைஸ் பயிற்சி. நான் வந்து யோகா வந்து ஜிம்ல யோகா நான் பண்ணுவேன், நான் பயிற்சிக்காக தான் போவேன் அப்படின்னு என்ன மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது அது உண்மையா?
1: இல்ல, ஆசனங்கள் வந்து யோகாவோட ஒரு பகுதி மட்டும்தான். யோகாவில் வந்து உடற்பயிற்சி, சுவாச பயிற்சி, தியானம், மனவளக்கலை அதாவது இன்ட்ராஸ்பெக்ஷன் அண்ட் மைண்ட் செட் ப்ராக்டிஸ், உணர்ச்சி மேலாண்மை இமோஷனல் ரெகுலேஷன், வாழ்க்கை ஒழுக்கம் அப்படின்னு பல அம்சங்கள் இருக்கு. உடல் ஆரோக்கியமாக்குவது வந்து முதல் படி யோகால. மன அமைதிப்படுத்துவது தான் யோகாவோட உண்மையான நோக்கமே. ஆமா, உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சியும் அது ஒரு தனி பயிற்சி இருக்கு. பல மூச்சு பயிற்சிகள் இருக்கு, தியானம் இருக்கு, மனவளக்கலைன்னு தனியா சிந்தனை பயிற்சி இருக்கு, உணர்ச்சி மேலாண்மை இருக்கு பயிற்சி இருக்கு, ஒழுக்கம் வந்து இயமம் நியமம்னு சொல்லுவாங்க அஷ்டங்க யோகால. அது எல்லாம் சேர்ந்து தான் யோகம். ஆசனம் வந்து ஒரே ஒரு பகுதி தான்.
0: என்ன, நம்ம வந்து ஓடிக்கிட்டே இருக்கோம், அப்ப கேட்டா என்ன எப்படி இருக்கேன்னு கேட்டா மூச்சு விட கூட நேரம் இல்லை அப்படிங்கிறோம். அவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு மூச்சு பயிற்சி ரொம்ப முக்கியம்.
1: ஆமா.
0: நீங்க சொன்னீங்க சிம்பிளிஃபைட் குண்டலினி யோகா, அதாவது எளிமைப்படுத்தப்பட்ட குண்டலினி யோகம் அப்படிங்கிறாங்க. முதல்ல குண்டலினி யோகம்னா என்ன, எளிமை எப்படி படுத்தியிருக்கீங்க நீங்க?
1: ஓகே, குண்டலினி யோகம்ங்கிறது பல ஆயிரம் வருஷங்களா இருக்கிற ஒரு விஷயம். எளிமைப்படுத்தப்பட்ட குண்டலினி யோகம் வந்து யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்களால் உலக மக்களுக்காக எளிமைப்படுத்தப்பட்ட ஒரு முறை. முன்னாடி குண்டலினி யோகா கத்துக்கணும்னா ரொம்ப வருஷங்கள் ஆகும், சுமார் 14 வருஷங்கள் ஆகும்னு சொல்லுவாங்க. அந்த 14 வருஷங்கள் வந்து முழுசா பல கட்டுப்பாடுகளோட இருக்கணும். அதுல ஒண்ணு கூட சிதறினம்னா அதுல பின்விளைவுகள்லாம் வரும். அதனால நான் பல பேர் குண்டலினி யோகானா செய்யறதுக்கு பயப்படுவாங்க. ஆனா இப்ப வந்து ஆனா அது ஒரு ரொம்ப மகத்துவமான பயிற்சி. இப்ப வேதாத்ரி மகரிஷினால அது பாதுகாப்பாகவும் ரொம்ப எளிய முறையிலையும் எல்லாரும் கத்துக்கிற மாதிரி, சுமார் 8 வயசுல இருந்து 80 வயசு இருக்கிறவங்க வரைக்கும் கத்துக்கிற மாதிரி ஒரு வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதுல வந்து தியானம் இருக்கு, உடற்பயிற்சி, அதுக்குள்ள ஆசனங்கள், பல பயிற்சி உடற்பயிற்சிகள் வரும், காயகல்ப பயிற்சி, அப்புறம் மனக்கவலக்கலை பயிற்சி, பின்ன அகத்தாய்வு அதாவது இன்ட்ரோஸ்பெக்ஷன் அப்படிங்கிற பயிற்சிகள்லாம் சேர்ந்து இருக்கும். சிம்பிளிஃபைட் குண்டலினி யோகா கத்துக்கும்
0: இப்ப
1: போது
0: வலி
1: இது
0: வலி
1: எல்லாமே
0: இருக்கிறவங்க
1: கத்துக்கணும்.
0: செய்ய முடியுமா? இப்ப என்ன மாதிரி கால் வலி இருக்கவங்க எல்லாம்
1: கண்டிப்பா செய்யலாம். இதுல வந்து பின் விளைவுகளே ஃபுல் ப்ரூஃப், சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாத ஒரு பயிற்சி. ஒரு பெரிய வித்தியாசம் சொல்லணும்னா, ஜிம்முக்கு நம்ம வேற கார்டியோ வேற எக்ஸசைஸ் பண்ணா டயர்ட் ஆகும் இல்லையா, ஆனா இந்த எக்ஸசைஸ் பண்ணோம்னா எனர்ஜி நம்மளுக்கு அதிகமா கிடைக்கும், எனர்ஜைஸ்டா ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா நம்ம ஒரு பயிற்சி பண்ணும்போது இது எல்லாம் சேர்த்து நீங்க பண்ணுவீங்க, காயகல்பத்தில் ஆரம்பிச்சு தியானத்துல முடிப்பீங்க, அதுல இது எல்லாமே வரும்போது ஒரு ஒரு 40 நிமிஷத்துல ஒரு வேற ஒரு பர்சனா வெளியில வர மாதிரி இருக்கும். ஒவ்வொரு நாளும் நீங்க செய்யும் போது உங்களுக்கு தெரியும்.
0: எந்த நேரம் ஒரு நாள்ல எந்த எந்த நேரத்துல காலை மாலை அந்த மாதிரி எந்த நேரத்துல செய்தா அது வந்து முழு பலன் கொடுக்கும்?
1: முழு பலன் எப்பயுமே வந்து யோக கலையில வந்து பிரம்ம முகூர்த்தத்துல சொல்லுவாங்க, அதாவது காலையில 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும். ஆனா யார் அந்த மாதிரி எந்திரிக்கிறோம், நம்ம லைஃப் ஸ்டைல்லாம் வேற மாதிரி இருக்கு இல்லையா. அதனால எப்போ வேணா செய்யலாம். வயிற்றுல சாப்பாடு இருக்கக்கூடாது, அதாவது உணவு உண்பதுக்கு முன்னாடி செஞ்சா சிறப்பு. காலையில செய்யலாம், இல்லைன்னா நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரமும் செய்யலாம் டின்னருக்கு முன்னாடி.
0: சரி, குண்டலினி யோகம் இது மாதிரி பல வகையான யோகா கலைகள் இருக்கு இல்லையா? நீங்க வந்து
1: ஆமா,
0: பயிற்சி கொடுக்கறது குண்டலினி யோகம் மட்டும்?
1: ஹதா யோகாலையும் நான் இன்டர்நேஷ்னல் யோகா டீச்சர் சர்டிஃபிகேஷன் வச்சிருக்கேன். ஆனால் அதிகமாக நான் சுய பயிற்சி வந்து குண்டலினி, சிம்பிளிஃபைட் குண்டலினி யோகா பண்ணுவேன். சில அது ஹதா யோகாவில் ஹீலிங் ஆசனாஸ் பண்ணுவேன். ஸோ அதிகமாக நான் இப்போ சொல்லி கொடுக்க ஆரம்பிக்க போகிறது வந்து சிம்பிளிஃபைட் குண்டலினி யோகா. அது ஒரு 10 வருஷத்துக்கு மேலே கற்றுக் கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு எனக்கு.
0: சரி, இன்னும் நிறைய கேள்வி எனக்கு இருக்கு. ஒரு பாடலை தொடர்ந்து போமா, நர்மதா?
1: கண்டிப்பா கண்டிப்பா.

0: கேட்ட அந்த பாடல் புதிய வார்ப்புகள் படத்திற்காக ஜென்சியின் குரலில் ஒலித்தது. பாடல் இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா, இந்த பாடலை எழுதியவர் கங்கை அமரன். அது மட்டுமல்ல, புதிய வார்ப்புகள் படம் நமக்கு தெரியும் அதை வந்து எவ்வளோ பிரபலமான படம்னு. இயக்குனர் இமயம் பாரதிராஜா அண்மையில் மறைந்த அவர்களுக்காக இது ஒரு அஞ்சலி இந்த பாடல்.
1: என்னம்மா இன்னைக்கு இளையராஜா சாங்ஸா போடுறீங்க?
0: இன்னைக்கு மட்டும் இல்லை நர்மதா, இந்த வருடம் முழுவதுமே வந்து அவருடைய 50 ஆண்டுகளை கொண்டாடுற விதமாக வந்து இந்த ஆண்டு முழுவதும் இன்னைக்கு நான் வந்து என்னுடைய ரேடியோ நிகழ்ச்சிகள் எல்லாத்துலேயுமே இசைஞானி பாடல் தான் எப்போவுமே போடுவேன். பட் இந்த வருடம் முழுவதுமே வந்து ஒன் அண்ட் ஒன்லி இசைஞானி பாடல்கள் தான், ஏன்னா அவருடைய 50 வருடங்கள் கொண்டாடிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, நம்ம ஆஸ்திரேலியாவில் செப்டம்பர் அக்டோபர் மாதம் திருவிழா நடக்க போகுது. என்ன திருவிழா தெரியுமா? இசைஞானி வராரு. எல்லா பொதுவாக வந்து சிட்னி மெல்பர்னுக்கு தான் வருவாங்க. இந்த வருடம் அடிலைட் மற்றும் நம்ம ஊர் பிரிஸ்பனுக்கு வராரு. நம்ம ஊரில் கால் பதிக்கிறாரு. அதனால செப்டம்பர் அக்டோபர் வந்து ஒரே ஒரே திருவிழாவாக இருக்க போகுது. அவருடைய இசையை கேட்டு தான் நம்ம வளர்ந்தோம். அவருடைய இசையை கேட்டு அழுதுருக்கோம். அவருடைய இசையை கேட்டு சந்தோஷமாக இருந்திருக்கோம். அவருடைய இசையை கேட்டு பயணங்கள் செய்திருக்கோம். அவருடைய இசையை கேட்டு நடனம் ஆடியிருக்கோம். அவருடைய இசையை கேட்டு நம்ம
1: கண்டிப்பா
0: பழைய நினைவுகள் எல்லாம் கொண்டு வருவோம். ஒவ்வொரு பாடலிலுமே ஒவ்வொரு நினைவு இருக்கும்ல.
1: ஆமா
0: பள்ளி பருவத்திலையும் கல்லூரி பருவத்திலையும் சரி, நண்பர்களுடைய ஒவ்வொரு பாடல்களையும் ஒரு நினைவு இருக்கும். நமக்கு இசை ரொம்ப தெரியணும்னு கூட இல்லாம, இசை தெரியாதவங்க கூட வந்து நம்ம வந்து ரசிக்கிற மாதிரி ஒவ்வொரு இதுக்கும், ஒவ்வொரு ஜானர்னு சொல்லுவாங்களே, ஒவ்வொரு இதுக்கும் நமக்கு பிடிச்ச பாடல்கள் இருக்கும். அதனால வந்து நான் வந்து அடுத்த ரெண்டு பாடல் வந்து உங்களுக்கு பிடிச்ச ரெண்டு பாடல்களா போடுறேன், சரியா?
1: ஓகே சூப்பர்
0: சரி சரி, நம்ம யோகா கேள்விக்கு வருவோம். அடுத்தது வந்து மன அழுத்தம் தான், டிப்ரெஷன் தான் நம்ம எப்பவும் கேட்கறது தான். நான் இந்த நிகழ்ச்சியில ஆரம்பத்துல சொன்னது வரை மாதிரி நம்ம வந்து நம்ம வளர்றப்பெல்லாம் வந்து இவ்வளவு கேட்டதில்லை. இப்ப வந்து மன அழுத்தம் குழந்தைகளுக்கு, நீங்க சொல்ற மாதிரி குழந்தைகளுக்கும் மன அழுத்தம், டிப்ரெஷன் சொல்றாங்க. அப்புறம் மருந்து மாத்திரைகள் சாப்பிடுறாங்க.

0: அப்புறம் ஆங்ஸைட்டி, பதற்றம், அதுவும் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இப்போதைக்கு உதாகரமான பிரச்சனையா இருக்கு. அதுக்கு வந்து இது உதவி செய்யும் இல்லையா, அந்த
1: ஆமா
0: மனநலம்.
1: ஆமா. மன அழுத்தம் அப்படிங்கிறது வெளியில இருந்து வர ஒரு விஷயம் கிடையாது. நம்ம நிகழ்வுகளை எப்படி எதிர்கொள்கிறோம் அப்படிங்கிறதுல தான் அது உருவாகுது. யோகால தியானம் செய்யும் போது நம்ம இதய துடிப்பு சீராகும், மூச்சு வந்து அமைதியாகும், நரம்பு மண்டலம் வந்து தளர்வடையுது, மனம் வந்து தெளிவடையுது. இதனால நம்மளோட சிந்திக்கும் திறன் அதிகமாகிருச்சு, மன அழுத்தம் குறைஞ்சு மன வலிமை அதிகமாகுது. இது எல்லாமே வந்து ஒரு தியான பயிற்சியில் நம்மளுக்கு கிடைக்குது. இது வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது இப்போ நீங்கள் சொன்ன எல்லா பிரச்சனைகளும் நம்மளால எளிதாக கையாள முடியும்.
0: எனக்கு வந்து நீங்க தியானம் சொன்னீங்கல்ல முதல்ல, தியானம் வந்து இது குண்டலினி யோகால முக்கியமானதுன்னு. தியானமே என்னால பண்ண முடியாது. என்ன, நான் வந்து ஜிம் போவேன், அதுல வந்து அவங்க யோகா முடிச்சதுக்கு அப்புறமா கடைசி 10 நிமிஷம் தியானம்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, இது வேண்டாதவங்க எந்திரிச்சு போய்க்கலாம் அப்படிம்பாங்க. நான் எந்திரிச்சு வந்துடுவேன், ஏன்னா தியானம் வந்து எனக்கு வர சிலவங்கள தியானம் பண்ணும்போது அப்படியே தூங்கிடுவாங்க. எனக்கு தியானம் பண்ணும்போது மட்டும்தான் வந்து எண்ணங்கள் அதிகமாக வரும். இப்போ வீட்டுக்கு போய் என்ன செய்யலாம், இன்னைக்கு நான் இன்னைக்கு என்ன என்ன சமைக்கலாம், இல்லை நாளைக்கு அலுவலகத்தில் போய் என்ன இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் நான் வந்து யோசனைகள் எண்ணங்கள் தான் இப்போ வரும். அதை எப்படி நான் சரி பண்ணுறது?
1: அது ரொம்ப இயல்பானது. மனசு வந்து எண்ணங்களை உருவாக்குறது தானே அதோட வேலையே. தியானத்தோட நோக்கமே எண்ணங்களை நிறுத்துறதே கிடையாது. எண்ணங்களை வந்து நம்மளை இழுத்து போ இழுத்துட்டு போயிடுது இல்லையா உட்காரும்போது. ஸோ எண்ணங்களை இழுத்து செல்ல விடாமல் இருப்பதை கத்துக்கிறது தான் தியானம். அந்த எண்ணத்தோட ஓடாம இருந்து இருந்து கத்துக்கிறது தான் தியானம். தொடர்ந்து பயிற்சி செஞ்சுட்டே இருந்தோம்னா மனசு வந்து தானா இயல்பா அமைதியாகும்.
0: அது வந்து அப்ப பிராக்டிஸ்ல தான் வரும்னு சொல்றீங்க. செய்ய செய்ய
1: ப்ராக்டிஸ் தான் அது இயல்பா வரும். நம்மளால மனசை வந்து ஃபோர்ஸ் பண்ணி எண்ணங்கள் வராம வைக்கவே முடியாது. ஏன்னா மனசோட வேலையே எண்ணங்களை உருவாக்குவது தானே. உயிரோட இருக்கிற வரைக்கும் எண்ணங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த எண்ணங்களோட நம்ம ஓடாம இருக்கிறத கத்துக்கிறது தான் நம்ம தியான பயிற்சியில செய்யறோம்.
0: இப்ப தியானம் வந்து மனநலம் சொன்னீங்க, உடல் ஆரோக்கியத்துக்கும் அதுக்கு நன்மை இருக்கா தியானம் பண்றதுனால?
1: ஆமா, உடல் ஆரோக்கியத்துக்கும் இருக்கு. உடலும் உள்ளம் மனமும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு தொடர்புடையது தானே.
0: மைண்ட் அண்ட் பாடி.
1: ஆமா. சோ யோகா வந்து மூணையுமே வந்து சமநிலைப்படுத்தும். உயிர், உடல், மனம், உயிர் சக்தி மூணுமே. இப்ப யோகா செய்யும் போது உங்களுக்கு உடல் வந்து நெகிழ்வு தன்மை அதிகமாகுது, ஃபிளெக்சிபிலிட்டி. ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிற, நம்ம மனசுல இருக்கிற ஸ்ட்ரெஸ், ட்ராமா எல்லாமே உடல்ல தான் வந்து, உடல்ல இருக்கிற செல்ஸ்ல தான் வந்து பதுங்கி இருக்கும். அந்த ஃபிளெக்சிபிலிட்டி, அந்த யோகா பயிற்சி பண்ணும் போது ஃபிளெக்சிபிலிட்டி அதிகரிக்க அது வந்து ரிலீஸ், உடம்புல இருந்து அந்த எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். அதனால ஃபிளெக்சிபிலிட்டி அதிகமாகும், முதுகு வலி குறையும், ரத்த ஓட்டம் பேலன்ஸ் ஆகும், சீரா ஆகும், தூக்கம் நல்லா வரும். அப்புறம் ரத்த அழுத்தத்தை நம்மளால ஈஸியாக கட்டுப்படுத்தி இருக்க முடியும், ஹை பிபி இருக்கிறவங்களுக்கு. அப்புறம் வெயிட் மேனேஜ்மெண்ட், உடல் எடையை கூட நம்மளால செய்கிறதுக்கு, மேனேஜ் பண்ணுறதுக்கு உதவும். அதனால உடல் மனம் ரெண்டுமே தொடர்புடையதாக இருக்கிறனால யோகா பண்ணும்போது எல்லாமே உதவுது. இது எல்லாமே நடக்கும்.
0: உடலும் உள்ளமும் நலமாகும். அப்படிதானே, சரி
1: ஒன்னொன்னா
0: சரி.
1: இது எல்லாமே, முதுகு வலியில இருந்து நல்ல தூக்கம் வருது, ஒன்னொன்னா நம்மளால பார்க்க முடியும். நம்ம பயிற்சி ஆரம்பிக்கும் போது, செய்ய ஆரம்பிச்சோம்னா, தொடர்ச்சியா செய்ய ஆரம்பிச்சோம்னா.
0: இப்போ இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் வந்து யோகா வந்து ரொம்ப அவசியம் இல்லையா? பள்ளி பள்ளி பள்ளிகளில் வந்து பள்ளிகள்லையோ இல்லை வந்து இளைஞர்களுக்கு
1: ஆமா
0: அவங்களுக்கு வந்து யோகா செய்யற
1: கண்டிப்பா.
0: மாதிரி, அவங்களுக்கு எந்த மாதிரி யோகா அவங்களுக்கு வந்து உபயோகமா இருக்கும், இல்ல எல்லா எல்லாமே அவங்களால செய்ய முடியுமா?
1: ஆமாம், யோகா ஒரு 8 வயதுலேருந்தே செய்ய ஆரம்பிக்கலாம். என்னை கேட்டால் இள வயதிலேயே அதை அறிமுகப்படுத்துறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்மளோட அதிக ஸ்ட்ரெஸ் இருக்குது அவங்களுக்கு. ஏன்னா திரை நேரம், ஸ்க்ரீன் டைம் அதிகமாயிடுச்சு. ஸ்ட்ரெஸ் எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் கல்வி அழுத்தம் அப்புறம் சோஷியல் ப்ரெஷர் அதிகமா இருக்கு
0: ஐயோ, அதை
1: சோஷியல்
0: சொல்லுங்க.
1: மீடியானால.
0: அதுதான் அதுதான் நான் என்ன கேட்டா முதல்ல சொல்லுவேன், சோஷியல் மீடியா,
1: ஆமா,
0: பியர் பிரஷர்.
1: பியர் ப்ரெஷர் அந்த மீடியால இருந்து நமக்கே பெற்றோருக்கே தெரியாது அவங்க என்ன மாதிரி சவால்கள்லாம் கொண்டுட்டு இருக்காங்கன்ட்டு. நம்ம யோகா வந்து அவங்களுக்கு அறிமுகப்படுத்துதுன்னா அவங்களோட கவனம் அதிகமாகும், ஃபோக்கஸ் அதிகமாகும், இந்த எமோஷனல் ரெகுலேஷன் அவங்களால ஈஸியா கையாள முடியும். அவங்க இந்த ஒரு ஒரு சோஷியல் மீடியா எக்ஸ்போஷர் எல்லாம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கிறனால அந்த எமோஷனல் ரெகுலேஷன் வந்து ரொம்ப கம்மி ஆகுது. அது யோகா செய்யும் போது அது அதிகமாகும், கான்ஃபிடென்ஸ் அதிகமாகும், கான்ஃபிடென்ஸ் வளரும், கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கு உதவும். இது இந்த இவ்வளோ நன்மைகள் இருக்கனால சின்ன வயசுலேயே இள வயதிலேயே அறிமுகப்படுத்துறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது என்னோட பெரிய முக்கியமான கருத்து. அது ஆஸ்திரேலியாவில் எல்லா ஸ்கூல்லேயும் வந்தால் நல்லாயிருக்கும்.
0: ஸோ நீங்க ஆசிரியரா இருக்கீங்க, நீங்க வந்து எப்படி இளைஞர்களையும் மாணவர்களையும் எப்படி உங்களுக்கு ஈர்ப்பு ஈர்ப்பு வர்ற மாதிரி என்ன பண்றீங்க?
1: இப்போ நான் வந்து மெல்பர்ன்ல இருந்து இங்க வந்தேன். மெல்பர்ன்ல வந்து கிட்ஸ் யோகா, நான் ஒரு யோகா ஸ்டுடியோ வச்சிருந்தேன், அதுல கிட்ஸ் யோகா வந்து ரெகுலரா எடுத்துட்டு இருந்தேன் கோவிட் டைம் வரைக்கும், ஃபேஸ் டு ஃபேஸ், அதுக்கப்புறம் ஆன்லைன் கூட கண்டினியூ பண்ணினேன். என்னோட குழந்தைங்கள் தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸா, அவங்களுக்காக அவங்களும் வளரும்போது அவங்களுக்கு இது ரொம்ப முக்கியம் அறிமுகப்படுத்தணும், இங்கே வேற எந்த கிளாஸும் இல்லைன்னு சொல்லி நானே ஆரம்பித்தேன். ஒரு 12 ல் இருந்து 15 குழந்தைகள் வருவாங்க எப்பயுமே. அவங்க வயசுல அந்த 8, 6 வயசுல இருந்து 11 வயசு வரைக்கும் நிறைய கதைகள் சொல்லி கதைகள் மூலமா ஆசனா பயிற்சிகள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க குழந்தைங்க. அவங்களுக்கு அந்த முறையில் இப்போ நீங்க டீனேஜர்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னா அவங்க டீனேஜர்ஸ்க்கு அவங்க என்ன ப்ராப்ளம்ஸ் இப்போ ஃபேஸ் பண்ணுறாங்களோ அதை ஃபோக்கஸ் பண்ணி மைண்ட் செட் ப்ராக்டிஸ், ஆசனா ப்ராக்டிஸ் அப்படின்னு கொண்டு போகும்போது அவங்க நல்லா அதை உள்வாங்கிக்கிறாங்க. ஸோ டீனேஜர்ஸ்க்கும் வந்து யோகா இந்த சிந்தனை விருந்துங்கிறது ஒரு முக்கியமான அம்சம். சிம்பிளிஃபை குண்டலினி யோகாலையும் சரி யோகா தத்துவத்திலையும் நம்ம மனசை பக்குவப்படுத்துறது தான் ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஸோ கதைகள் சொல்லும் போது சின்ன வயசு 11 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு சில கதைகள் இருக்கும். பெரிய குழந்தைங்களுக்கு இன்னும் மெச்சோர்டான லைக் மகாபாரதா ஸ்டோரிஸ், ராமாயணா ஸ்டோரிஸ், அப்புறம் ஆல்கெமிஸ்ட் புக்ஸ், இது எல்லாமே வந்து பார்ட் ஆஃப் த கிளாஸை நான் சொல்லி தருவேன். அது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கிறத நான் பார்த்துருக்கேன்.
0: உடலினை உறுதி செய், மனதினை துணிவுறச் செய், வாழ்வினை உயர்வு உறச் செய் அப்படின்னு பாரதியார் சொன்ன மாதிரி நம்ம வந்து
1: ரொம்ப
0: உடலை
1: அழகாக
0: பற்றியும்
1: சொன்ன.
0: மனசை பற்றியும் பேசிகிட்டு இருக்கோம். சரி, நீங்கள் வந்து இசைஞானி இளையராஜா பாடல் வந்து முதல் ரெண்டு பாட்டு எனக்கு பிடிச்ச பாட்டு போட்டேன், உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன நர்மதா?
1: தென்றல் வந்து தீண்டும் போது என்
0: நினைச்சேன் நீங்க
1: தோட்டமும்
0: அதுதான் சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். ஷோர், கண்டிப்பா கண்டிப்பா. பாடலை தொடர்ந்து சர்வதேச யோகா தினம் தை முன்னிட்டு இன்னைக்கு சிறப்பு நிகழ்ச்சி திருமதி நர்மதா குமார் கூட பேசிட்டு இருக்கோம். நேர்களை, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பொரிபி குளோபல் டிஜிட்டலின் தமிழ் ஒலி. நிகழ்ச்சிகளை வழங்கி கொண்டிருப்பது உங்களுக்காக உங்கள் உமா.

0: என்ன நர்மதா, பாட்டு பிடிச்சிருக்கா?
1: ஸ்கூல்ல இருந்து வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு பஸ்ல போகும்போது டவுன் கோயம்புத்தூர்ல
0: டவுன் பஸ்.
1: பிரைவேட் பஸ்ல போனா 10 பைசா அதிகம் டிக்கெட். ஆனா எல்லா பாட்டு ஓடும் அதுல, எனக்கு அந்த ஞாபகம் எல்லாம் என் மனசுக்குள்ள வந்து போச்சு.
0: கோயம்புத்தூர்ல பஸ் நம்பர் ஞாபகம் இருக்கா? எனக்கு ஞாபகம்,
1: 29B
0: 29B. நான் போனது ஃபோர்
1: நினைக்கிறேன்.
0: எஃப். அதில் வந்து அதுலேயும் அப்புறம் பெண்களுக்கு மட்டும் ஒரு பஸ் இருந்தது. அதுலேயும் வந்து பாடல் போடுவாங்க, இசைஞானி. டவுன் பஸ் பாடல்கள் அப்படின்னாவே அப்புறம் இசைஞானி பாடல்கள் தான் வரும். இதுவும் இந்த
1: ஆமா
0: பாடல் வந்து, இந்த பாடல் அவருடைய ஐகானிக் சாங். நம்மளுடைய கான்சர்ட், நம்ம ஊர் கான்சர்ட் இந்த வருஷம் ஆஸ்திரேலியா கான்சர்ட்டுக்கு அவர் வராருல்ல, இந்த பாடல்
1: நானும்
0: பாடுவார்னு
1: நானும்
0: நம்புகிறோம்.
1: ப்ரீ புக் பண்ணி வச்சிருக்கேன் அம்மா.
0: ஆமாம், ரொம்ப நம்ம ஆவலா நம்ம வந்து காத்துட்டு இருக்கோம் அதுக்காக, இல்லையா? கேட்ட அந்த பாடல் அவதாரம் படத்திற்காக இசைஞானி இளையராஜா மற்றும் வாலியின் வரிகளில் இசைஞானி இளையராஜாவும் ஜானகியும் சேர்ந்து பாடிய பாடல். நர்மதா, நம்ம வந்து மனநலம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். மியூசிக் தெரப்பி, இந்த பாடல் வந்து ஒரு உதாரணமாக சொல்லலாம். மியூசிக் தெரப்பி, இசை மருத்துவம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாடலுக்கு அருமையான பாடலை தேர்ந்தெடுத்துருக்கீங்க. இப்போ
1: ஆமா
0: வந்து யோகா வந்து குடும்ப உறவுகளுக்கும் வந்து, நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கு நீங்களே சொன்னீங்கன்னு சொன்னீங்க, நீங்களே உங்களுக்கு குழந்தைக்கு தான் உங்களுக்கு முதல் மாணவர்கள்னு சொன்னீங்க. அது மாதிரி குடும்ப உறவுகளுக்கு குடும்பமாக போய் யோகா பண்ணலாமா?
1: கண்டிப்பா
0: ஒரே,
1: நிச்சயமா
0: அதாவது ஒரு
1: பண்ணலாம்.
0: யோகா ஆனால் எல்லா குடும்பத்தில் எல்லா வயதினரும் செய்கிற மாதிரி.
1: ஆமா நிச்சயமா பார்ட்னர் யோகா இருக்கு. குடும்பத்துல எல்லாரும் பண்ணோம்னா நிறைய விஷயங்கள் மாறும். எப்படின்னா பல குடும்ப பிரச்சனையே தொடர்பு குறைபாடு தானே, கனெக்ஷன் டைம் கம்மியா இருக்கு,
0: ஆமா.
1: மற்றும் உணர்ச்சி கட்டுப்பாடு இல்லாம இருக்கிறது தானே. குடும்பமா இருக்கும்போது நம்ம அவ்வளோ ஆஃபீஸில் இருக்கும்போது நம்ம ஒரு விதமாக இருப்போம். குடும்பத்தில் கட்டுப்பாடு, உணர்ச்சி கட்டுப்பாடு கம்மியாக இருக்கிறது பல பிரச்சனைக்கு காரணமாக இருக்குது. யோகா தியானம் செய்யும்போது நம்மளோட பொறுமை அதிகமாகும், கோபம் வந்து குறையும், புரிதல் வந்து அதிகமாகும் மற்றவங்களோட உணர்ச்சியும். அது புரிதல் அது மட்டும் இல்லாமல் மனசில் தானாக அன்பும் கருணையும் அதிகமாகும் போது குடும்ப உறவுகள் அமைதியாக குடும்பத்துக்குள்ளார இயல்பாக அமைதி வந்து அதிகமாகும். அதனால யோகா வந்து குடும்பத்தோட செய்கிறது நல்லது. இல்லை குடும்பத்தில் ஒரு ஆள் முதல்ல ஆரம்பித்தாலே அது மெதுவாக எல்லாருக்கும் அதோட நன்மைகள் கிடைக்கும்.
0: ஆமா, கோபம் குறைஞ்சாவே நிறைய நிறைய விஷயத்தை சால்வ் பண்ணிடலாம், நிறைய விஷயத்துக்கு தீர்வு கிடைக்கும். எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு வந்து, எவ்வளோ நேரம் அதிகம் எவ்வளோ நேரம் ஒதுக்கினா இது போதுமா, இல்லை வந்து அதிகமாகவும் பண்ணக்கூடாதா?
1: இல்லை 15-20 நிமிஷம் பண்ணாலே போதும். தொடர்ச்சியாக பண்ணுறது தான் முக்கியம். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் செய்கிறதோட தினமும் 20 நிமிஷம் செய்வது அதிக பலன் தரும்.
0: 20 நிமிஷம் செஞ்சா போதுமா?
1: தொடக்கத்தில் அவ்வளோ செஞ்சால் போதும். போக போக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதில் இன்னும் நேரம் செலவழிக்கணும்னா இன்னும் உங்களுக்கு அதுக்கு அதோட பலன் கிடைக்கும். ஆனால் இப்போ ஒரு ஆரம்ப பழக்கமாக மாற்றுறதுக்கு 15-20 நிமிஷம்னு ஆரம்பித்து அதை தொடர்ச்சியாக செஞ்சாலே போதும்.
0: அதிகமா செய்யலாமா?
1: அதிகமாக உங்களுக்கு அவ்வளோ நேரம் இருந்தால் செய்யலாம்.
0: இப்போ யோகா சென்டர்ல எல்லாம் இருப்பாங்களே அவங்கெல்லாம், இல்ல யோகா பயிற்சியாளர் ஒரு நாலு நாலு பயிற்சி நாலு நாலு கிளாஸ் இருக்கு அவங்களுக்கு அப்படின்னா, அப்ப 4 மணி நேரம் அவங்களும் தானே சேர்ந்து பண்ணணும், இல்லையா?
1: ஆமா ஆமா கண்டிப்பா. யோகால வந்து நீங்க அதிகம் பண்ணி அதனால உங்களுக்கு பின் விளைவுகள்னு ஒன்றும் கிடையாது. அதாவது சரியா ஒரு ஆசிரியர்கிட்ட கத்துக்கிட்டு சரியா பண்ணினா அதுல பக்க விளைவுகள்னு ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு நேரம் இருந்தா அந்த யோகா, நான் வந்து ஒரு காலேஜ்ல ஆசிரியர், எனக்கும் யோகாக்கும் சம்பந்தம் கிடையாது. 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து என்னோட பர்சனல் முதுகு வலிக்காக போனேன். அப்புறம் அப்படியே ஒரு கோர்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அடுத்தடுத்து படித்து அதுக்குள்ள ஆசிரியர் ஆனது காரணம் எனக்கு இந்த மாதிரி இதை அதிக நேரம் நம்ம வாழ்க்கை பூரா இதையே பண்ணியிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணி தான் அது பண்ணது. ஸோ அந்த மாதிரி அதிகமாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க பின்னாடி ஆசிரியர்களாக ஆகலாம்.
0: அதாவது எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுக்கு அனுபவங்கள் வரும்போது அது ரொம்ப
1: ஆமாம்
0: அவங்களுக்கு பிடிச்சு, அவங்களுக்கு அது பலன் அளிக்கும் போது ஆசிரியர் ஆகிறாங்க. நிறைய பேருடைய
1: ஆமாம்
0: ஆசிரியருடைய பின் பின் கதை கேட்டிங்கன்னா இது இதுவாக தான் இருக்கும்.
1: ஆமா
0: இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க வெறும் வயிற்றோடு இருக்கும்போது தான் யோகா பண்ணணும், அது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா காஃபி
1: ஆமா
0: காஃபி அருந்திட்டு போனால் கூட அந்த யோகா பண்ணும்போது வரும், வெளியே வரும்.
1: ஆமா
0: ஏதாவது உணவு வந்து யோகா செய்யும் போது உணவு வந்து சாப்பிடக்கூடாத உணவுன்னு ஏதாவது இருக்கா? அந்த பாசிட்டிவ் வைப் நெகட்டிவ் வைப்னு சொல்றாங்க இல்லையா, அந்த
1: யோகா
0: மாதிரி இருக்கிற உணவுகள் இருக்கா உண்மையாவே?
1: இருக்கு. சாத்வீகமான உணவு வந்து யோகத்துக்கு தியானத்துக்கு ரொம்ப உதவும் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா அதுக்குள்ளாரெல்லாம் போய் நம்ம ரொம்ப மாட்டிக்க தேவையில்லை. யோகா வந்து ஒரு மதம் கிடையாது, அது ஒரு வாழ்க்கை அறிவியல். அந்த சயின்ஸை புரிஞ்சுட்டு நம்ம உடம்புக்கு நம்ம வாழ்க்கை முறைக்கு இது வரைக்கும் இருக்க பழக்க வழக்கங்களை பொறுத்து அதுக்கு எந்த அளவுக்கு நம்ம அது நமக்குள்ள வாழ்க்கை முறைக்குள்ள கொண்டு வர முடியுமோ அங்கே ஆரம்பிச்சா போதும். எடுத்தோடனே நீங்கள் வெஜிடேரியன் ஆயிடணும், பூண்டு வெங்காயம் சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் போறதில்லை. ஆனால் சாத்வீக உணவு யோகா தத்துவப்படி, யோகா ஃபிலாசபி படி இதை உணவு வந்து மூணாக பிரிப்பாங்க. சாத்விக் உணவு, ராஜசிக் அண்ட் தாமசிக் உணவுன்னு. சாத்வீகமான உணவுன்னு இது எளிமையாக புரிஞ்சுக்கணுன்னா, சாப்பிட்ட உடனே ஈஸியாக நம்ம உடம்புக்கோட எனர்ஜி அதிகம் யூஸ் பண்ணாத ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற உணவு எல்லாமே சாத்வீக உணவுக்குள்ளே வரும். அதாவது ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ், அப்புறம் ஹோல் கிரெயின்ஸ் அண்ட் மோஸ்ட்டாக பிளான்ட் பேஸ்ட் ஃபுட்டாக வரும் அதுக்குள்ளே. அதனால் நீங்கள் வந்து வெஜிடேரியன் ஆனால் தான் யோகா பண்ணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. முக்கியமாக யோகா பண்ணுறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு பண்ணக்கூடாது, ஏன்னா வயிறு வந்து அப்போ உயிர் சக்தி ஃபுல்லாக ஜீரணமாகறதுல கவனமாக இருக்கும். அப்போ போய் நம்ம எந்த பயிற்சியும் பண்ணால் அதோட பலன் அளிக்காது, பின் விளைவுகள் வரும். அதனால
0: ஜீரணம்
1: தான் சாப்பிட்டுட்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க,
0: அதான்.
1: அவ்வளோதான்.
0: ஏன்னா அசைவ உணவு வந்து ஜீரண ஆக வந்து நேரம் எடுக்கும், நான் அதுக்கு இது
1: கண்டிப்பாக.
0: மணிக்கணக்கு எடுக்கும். அதனால
1: ஆமாம்
0: அசைவ உணவுகளை வந்து தவிர்க்கணும், தவிர்த்தா
1: ஆமாம்
0: அது அது ஒரு காரணமாக கூட இருக்கும் இல்லையா?
1: கண்டிப்பாக. ஆமாம் ஆமாம்
0: இப்போ நம்ம
1: அதே
0: கேட்டுட்டு
1: மாதிரி
0: இருக்க
1: டீ காஃபியும் ஒரு ஸ்டிமுலண்ட், நம்ம நர்வஸ் சிஸ்டம் ஸ்டிமுலேட் பண்ணுற ஒரு ஃபுட்டு. ஸோ யோகாவில் மெயினாக நம்ம பண்ணுறதே நரம்பு மண்டலத்தை தளர்வாக்கி அமைதிப்படுத்துறது தான் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம். ஸோ அதனால அந்த ஸ்டிமுலன்ஸ் வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு தான் டீ காஃபி வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் காஃபியே விடாதீங்கன்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் வந்து பயிற்சிக்கு முன்னாடி குடிக்க வேண்டாம், அவ்வளோதான்.
0: என்னை மட்டும் காஃபி விடாதுன்னு
1: நான் நான் நானும் காஃபி குடிப்பேன்,
0: சொல்லிடாதீங்கண்ணே.
1: எல்லாம் சாப்பிடுவேன்.
0: அதுவும் இந்த குளிர்காலத்துல இன்னும் வந்து காஃபி வந்து குடிக்கணும். ஆமா, யோகாவுக்கு முன்னாடி வந்து குடிக்கக்கூடாது, அதை செய்யறவங்களுக்கு தெரியும். கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள் வந்து பொதுவாக இந்த இன்னைக்கு வந்து இந்த நிகழ்ச்சி வந்து நான் நினைச்சது வந்து யோகா செய்யாத நேயர்களுக்கு இது கண்டிப்பாக பலன் கொடுக்குற மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்கணும்னு அப்படி தான் நினைச்சு தான் இந்த நிகழ்ச்சியை பற்றி நான் யோசித்தேன். யோகாவே செய்யாதவங்க இப்போ ஆரம்பிக்கலாம். இந்த யோகா தினத்தை வந்து எப்படி நம்ம நியூ இயர் அன்னைக்கு ஜனவரி 1ஆம் தேதி டயட் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி சில அவங்க யோகா தினத்தில் வந்து நிறைய சுற்றி அவங்கள சுற்றி யோகா நிகழ்ச்சிகள், யோகா தின நிகழ்ச்சிகள், சிறப்பு நிகழ்ச்சிகள் நடக்கும். எல்லாமே எல்லாமே இல்லாட்டியும் மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து ஃப்ரீ இலவசமாக தான் அளிக்கிறாங்க யோகா தினத்திற்காக. ஸோ அந்த மாதிரி போய் யாராவது ட்ரை பண்ணிட்டு முயற்சி செய்துட்டு அதுக்கப்புறம் சரி நானும் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றவங்களுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில வந்து நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இந்த யோகா தினத்துல ஒரு ஒரு விழிப்புணர்வு வர்ற மக்களுக்கு யோகா தினத்துக்கு அப்புறம் எப்படி ஆரம்பிக்கிறது இதை?
1: ஓகே, இது வந்து ஒரு நாள் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நாள் கொண்டாட்டமாக பார்க்காத, தினமும் தொடக்கமாக ஒரு பயிற்சி மாதிரி நம்ம பார்க்கணும். இந்த யோகா தினத்தை ஒட்டி இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பல இலவசமான பயிற்சிகள்லாம் இப்போ அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. அதில் உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்களுக்கு ஈஸியாக கலந்து கொள்கிற ஒரு இடத்துல போய் கலந்துக்கிட்டு ஒரு ஆசிரியர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு தினம் பழக்கமாக நம்ம மாற்றணும். சின்ன பயிற்சிகளாக தொடங்கிட்டு தொடர்ந்து பயிற்சி செய்யணும், அதுதான் இதில் முக்கியமான விஷயம். யோகா தினத்தை முன்னிட்டு நான் வந்து எளிமைப்படுத்தப்பட்ட குண்டலினி யோகா, சிம்பிளிஃபைட் குண்டலினி யோகா அறிமுக வகுப்புகள் இலவசமாக சனிக்கிழமை சனிக்கிழமை தாய் தமிழ் ஸ்கூலில் 3:30 4:30 வரைக்கும் எடுக்கிறேன். இனிமேல் எடுக்க போகிறேன், இந்த வாரம் ஆரம்பிக்க போகிறேன். 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினம், 20ஆம் தேதி மத்தியானம் சாட்டர்டே ஆரம்பிக்கிறோம். எல்லாரும் கலந்துக்கலாம், இது
0: அரும
1: இலவசமான
0: அருமையான
1: கிளாஸ்.
0: முயற்சி இது. அந்த மாணவர்கள் படிச்சுட்டு இருக்கும் போது மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கு, அப்படிதானே சொல்றீங்க?
1: ஆமா அக்கா,
0: எஸ்
1: கரெக்ட். ஆமா
0: அருமையான முயற்சி, ஐடியா, நல்ல ஐடியா உங்களுக்கு. கண்டிப்பா
1: ஆமா
0: கேட்டிருக்கிற நேயர்கள் வந்து யோசிச்சா கூட போதும், சரி இனி யோகா பண்ணலாம் அப்படின்னு இந்த நிகழ்ச்சி கேட்டு முடிச்சுட்டு யோசிச்சுட்டு போய் பக்கத்துல எங்காவது யோகா இருக்கா, நடக்குதா, இல்ல தாய் தமிழ் ஸ்கூல்ல சனிக்கிழமையா சொன்னீங்க, மறுபடியும் சொல்லுங்க.
1: சனிக்கிழமை மதியம் 3:30 மணிக்கு
0: தாய் தமிழ் ஸ்கூல் எங்க இருக்கு?
1: சனி பேங்க்ல இருக்கு, சனி பேங்க் கேம்பஸ்ல எடுக்க போறேன்.
0: முகவரி
1: உங்களுக்கு
0: சொல்றீங்களா?
1: சனி பேங்க் ஸ்டேட் ஸ்கூல்.
0: ரொம்ப ரொம்ப நன்றி நர்மதா. இந்த மாதிரி யோகா தினம் இந்த மாதத்துல அழகா எனக்கு ஒரு நிகழ்ச்சியை வந்து, யோகா பற்றிய ஒரு நிகழ்ச்சிக்கு எனக்கு வந்து நீங்க நேரம் அளித்தது ரொம்ப ரொம்ப நன்றி. மறுபடியும் இசைஞானி இளையராஜா பாடல் தான், உங்களுக்கு பிடித்த பாடல் தான் போட போற. இறுதியா நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: நன்றி உமா. தினமும் சில நிமிடங்கள் யோகாவுக்கும் தியானத்துக்கும் ஒதுக்குனா அது வாழ்க்கை முழுவதும் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். அதனால இந்த யோகா, சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி அது ஒரு ஒரு புது தொடக்கமாக வச்சுக்கிட்டு நீங்கள் யோகாவை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்தால் நம்ம இந்த நிகழ்ச்சி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பலன் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
0: சரியா சொன்னீங்க, சரியா சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. நேயர்களே, இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்து விட்டது. மீண்டும் அடுத்த முறை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்காக உங்கள் உமா மற்றும்
1: நர்மதா.